தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜரி ததல தஜ்ஜனு ததனு தஜ்ஜனி ததினி தஜ்ஜனு தத்த தரித தனத்து